0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்ட்?

செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

உலகம் கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரி.

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுள்

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Magale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kunduvile. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All are my husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்த எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தி ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே.
5: Today is my quota.
3: Quota?
5: Wait. Your quota next year, March 15th.

0: This song is a tribute to all the heroes and villains.
1: மதம் கொண்ட யானை என்ன?

0: ஏய் ஓப்படு.
1: எஸ் கமன்,
2: வாடா. இது படியிலேயே நடந்து வந்தமா? ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
1: பிளீஸ். தேங்க்யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
2: ஆமா.
1: ஜனனி எந்தன காரணம்?
2: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
1: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
3: ஜனனி எங்களுக்கு எனக்கு
2: எனக்கு சிஸ்டர் சார்.
1: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் இடத்து பறஞ்சில்ல.
2: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் எங்கிட்ட பறையல.
1: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறாள்.
2: பின்ன என்ன சார்? அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அன்னை இந்திரான்றோம். இருறா, அவங்கெல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
3: டேய் சும்மா இருறா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
1: ஜனனி இப்பழ ஜாப் ரிசைன் செய்து போயிருந்தா.
4: என்னடா
3: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
4: அது அறியல. ஜனனி மாதர் அவட தாமசிச்சிருந்தோ. அவட அச்சனும் அம்மையும் நார்த் இந்தியலன்னு പറഞ്ഞു.
3: நார்த் இந்தியா அட்ரஸ்?
4: அது எனக்கு அறியல.
2: நீங்கட பேர் என்ன?
4: ஓமனே குட்டினா.
2: ஓமனே, நைஸ் நேம். டேய் டேய் டேய், நான் ஃபேஸ் பாக்கல, பாத்துட்டு வந்தறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே.
4: யாரானே?
2: நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சே.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு.
2: எங்க இத பாடி?
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே, பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே, பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: ஏய், இது என்னடா? இது
0: புய்.
2: எது புய்யா? புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: புஷ்பம்
0: புய்ப்பம்.
2: நீ தனித்தனிய சொல்லு. பூ
0: புய். பூ.
2: இது உய்யா? பூ. யோ, இங்க வாயா.
3: என்னன்னு
2: கரியா? இது என்னன்னு படி.
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: அண்ணே, பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டா சொல்லி தொலையண்டா. புஷ்பம்.
0: அதுதானே, பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: அஹுய் அஹுய்.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நான் எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு. பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போனோம், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோண்டாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டாவது வைங்க.
1: லெப்டா ரைட்டா?
0: நேரா போ, டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
4: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா?
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காகத்தான சார்.
4: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டர்வியூ நடக்கும்.
0: போறேன் சார்.
4: போயா?
1: லெப்ட் ரைட்,
0: ரைட் போ.
1: லெப்ட் இன்டர் ரைட்ல கே காட்ற.
0: எனக்கு டென்ஷன் ரா, இப்படி போடா.
4: டேக் டைரக்ஷன், டேக் டைரக்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது.
0: என்னடா சீக்கிரம் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது?
4: என்ன நடக்குது யாருக்கே தெரியும்? டெய்லி என்ன சொல்லி சொல்லி பழக ஆச்சியா? போனா போயேன். ஏன்
0: சார் இது கொஞ்சம் ஓவரா இருக்குது? அஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஐ வாண்ட் டு நோ தி ஃபேக்ட்.
1: சார் இவர் ரொம்ப பேசுறா, பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா?
4: டேய், நீ தீவிரவாதி தானே?
0: இல்ல சார், நான் தேடறவாதி.
4: அப்படின்னா
0: வேலை தேடிட்டு இருக்கே சார்.
1: எங்க தானே போகணும் நீ?
0: நுங்க பாக்கெட்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் போகணும்டா.
1: இத முதலே சொல்ல கூடாதா? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? இப்ப ஏ ரூட்ல நீ வா, கண்ண மூடி உட்காரு, கூட்டு போய் விடுற.
2: மூடிக்கிட்டா.
0: என்ன ஸ்பீடு,
1: எவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்த பத்தியா?
0: ரொம்ப தேங்க்ஸ். திருமல
1: அட்ரஸ் கேட்டுக்க.
0: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்?
5: மீறி எவரு? நாக்கு தெள்ளுதே.
0: நாக்கு தள்ளுதா?
1: தெளிகுடா.
0: ஓ தெளிகா, ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்ட கேட்டுக்கிறேன்.
5: ஒக்க நிமிஷம் பாபு.
0: பாபா,
5: நேனு இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
0: தரிசனமா?
5: ஏழு குண்டலா வாடு.
0: ஏழு குண்டலமா?
5: இதுக்கோ மகாபிரசாத்தம், லட்டு.
0: லட்டா?
5: மீரு?
0: சார் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
5: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
6: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க.
6: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அங்குடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திர வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.

0: ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பக்ரீனா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்கிட்ட கேக்க? அந்த குடும்பத்தான போய் கேட்டேன்.
0: ஏன்டா கேட்ட பேசுற? துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க இருக்கு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமாண்ணே.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பக்ரீனா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற?
1: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறேன்.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காய். ஏய், நில்பா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? நில்லு பாக்குறல்ல. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃபிராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கா கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: ஓ, மேக்ரான் மேக்ரான். அங்க கக்கு சொல்ற வேலை தானே பார்த்த?
0: என்ன சின்ன பழம் சீட்டு அச்சிக்க போட்டு
1: கிட்ட வந்து பேசாதியா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா?
0: இது ஆமா. ஓ, ஐயா, ஏன் ஜோத்துக்கு? ஐயா ஐயா, ராசா எங்க ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கல்லூர கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
1: அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கல்லூர கம்பெனி தான் வேலை பார்த்தியா?
0: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா?
1: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
0: அப்படின்னா
1: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
0: என்ன இளவு பாலிசோ? ஐயா, நான் இந்த ஊருக்காரையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா.
1: என்ன ஒட்டகத்தைய கழுவுன இந்த நாத்தனாரு? இல்லையா, தள்ளுங்கிற. என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான்னு இத பாத்து ரெண்டு மாடு செத்து பேருக்கு 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரஸ்.
1: துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற டிரஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சேன் என்ன கேட்க போறீங்களா?
0: ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு.
1: இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்தம் மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு
0: கேப்ப? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லணும். போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வளர்க்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.
0: அப்ப

0: என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா?
1: வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம்
1: வச்சிருக்கேன்,
0: வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு?
0: ஹைட் இல்லையப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு, ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்த அப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: மேஸ்திரி
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் எனக்கு கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவர் யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சீப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
2: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
2: என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரி இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட
0: பாக்கப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற.
2: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம்
2: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டே.
2: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போடா.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
0: புல்லு வெட்டினேன்.
1: டெய்லி வெட்டுறோம் தானே?
0: இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன்.
1: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
0: சுடுது
1: சோனா இருக்குல்ல
0: இருக்கு.
1: என்ன உள்ளத சொல்லு.
0: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிகை எழுத மாட்டீங்களா?
1: எழுதுல சொல்லு.
0: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
1: ஏண்டா இதேடா பத்திரிகையில போடுவாங்க? ஏடா வெறும்பல என் பத்திரிகை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போவோம்.
0: எஜமா அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க. நான் பொறுத்து
1: நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத்தை சொல்லி பண்ணும்.
0: ஐயா நான் ஒண்ணு செய்யல.
1: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
0: சரி
1: அவ்வளவுதான்.

அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு முக்கணி முடுறியே, உனக்குள் குவிஞ்சு கிடைக்கும் குப்பைய மறைச்சு ஓடுறியே, உன்னோட ஆளோட அழக அழக இழுத்து முடுறியே, என்னோட ஆளோட அழக ர

0: கோடவுன் கொடுப்பான். என்ன கடையில யாரும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயிண்ட்.
0: யாத்தி
1: சார், சார், சார், சார், பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார், சட்ட கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்ன ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சு. அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்தான்.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னே நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ் கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அதை எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லிவிடுங்கய்யா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ் சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா,
1: தெரிஞ்சுக்கிட்டேதான்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: ஏண்டா சிரிக்கிற? நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டிருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறடா கடவுளே.
1: அந்த ஆள் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன ஜீவ தெய்வமே, திரும்பிட்டாடா. Ha ha ha!

0: மஞ்சு, அத்தை உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வரத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கமனு சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்த, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வேட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்க பாத்து காலி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிட்டா, வச்சு கொடுத்தா.
2: நீ வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவா.
2: ஓ, 5 நிமிஷம்டா? 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: ஏண்டா பூரா கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: ஓகேமா.
2: நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நாங்க இருந்திருக்கேன்.
3: முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா?
2: எல்லாம் சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
3: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
2: ஆமா, ஊர்ல இல்லையா கதை சாத்தி இருக்கு?
3: அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
2: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
1: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
3: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
2: சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல?
3: நீ சும்மாறியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா. அதடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
2: ஆமா
4: இந்தாங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி
2: விடுறத. காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
1: ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
3: இந்த வண்டி?
2: அட பொழப்ப கேட்டனே.
3: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, நல்லா தெரியும், நான் வரேன்.

0: ஃபைட்டு ஃபைட்டு நைட்டு மட்டும் போடு லைட்டு.
1: யோ பாடுங்கயா.
2: Yeah, that's it. We're done.

கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக. கொடியும் கனியும் இதழும் மதுவும்

0: விழிகள்,
1: உன் கத்தியினும் கூர்மை,
0: உன் இதைகள்,
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்ற

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. அவர்
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுறதா?
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போயிட்டா ஆனமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: இதான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னா
2: தெரியும் போடாடே.

0: ஷார்ப்பு. டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்
1: தெரியலையே.
2: ஆமா, நேத்து உன் கூட தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னான்.
1: ஏய், ஏதோ தங்க தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான் டயர் தான உருண்டுனே வருவான்.
0: ஏய், இதோ வரான் பாரு டயர். செல்ல குட்டி, ஓடி வாடி. ராத்திரில உங்க அப்பன் போன் எங்கடா போய் தொலைஞ்சா?
3: ஒண்ணும் இல்ல குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் வந்துருந்தா. ஒருத்த வண்டி தந்து குறுகுல விட்டான்.
0: ஐயோ,
1: மேல ஏதோ கை வச்சான்.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இடிய நான் தான் கச்சனான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல.
0: அப்புறம்
3: நம்ம அப்படியே

0: வருங்கள் எடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்கா தான். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலி சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் என்ற காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூடிக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அதிர்ஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலி சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கைவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படித்தான இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அது ராசிக்கு ஒத்துவராத கல்லு. கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீ
2: தான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், போயண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க.
0: விட்டுரும் டிவியை சொல்லிட்டாங்க, போயண்டா.
1: நீங்க வராம நான் போக மாட்டேன்.
0: ஏடா இப்படி அடம்பிடிக்கிற,
1: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
0: இதுவரைக்கும் எதுவும் ஆகல.
1: இனிமேல ஒண்ணு ஆகாது, அப்படியே சாஞ்சுக்குங்க.
0: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
2: மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா.
1: ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
0: டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு தான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவன்னே தெரியல, இவ்வளவு பாசமா குடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
1: நல்லா இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சி போயிருவீங்க.
0: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றிய. நீ நல்லா இருப்பியாடா?
1: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளியா
0: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
1: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிரும் சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
0: எதுடா ஐதீகம்? டேய் மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு ஏன் ரெண்டாவது பிள்ளை பக்கத்துல வந்தா விட்டுருமா? அது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேல படுது.
1: முன்னோர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? முன்னோர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன மிருகமாயிருவேன்.
0: நீதான் ஆல்ரெடி ஆயிட்டியடா. டேய் கொடையில வா, கொடையில வாடு, கொடகோடர் குடைச்சியடா, உன்ன நம்பி வந்தடா. இப்படி அநியாயமா தண்ணியில நிறைய விட்டியடா, உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா, அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி ஐய க்ளோஸ் பண்ணிங்கடா, இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். டாடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ பாத்தீங்களா, கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தான். ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே.
3: ஏ அம்மா.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான் கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற ஃபாரின்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமா உள்ள என்ன
0: ஏய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாலை போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பாண்டி, ஜல்லிக்கட்டுக்கால
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளைய அடக்கிறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஆமா அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே?
3: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
0: அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
4: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சிட்டு தார் குச்சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுக்கடா அத.
5: இது காலமா நிலத்து வர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதான் வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம்.
1: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு.
4: இவங்க என்னடா பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம், வாங்கடா போலாம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
1: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
1: எவ்வளவு பெருசா இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டியா ஊத்து பாத்திருக்கியா?
1: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல
3: வந்தேன்.
0: நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
3: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சு ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா
4: அவங்கிட்ட பேச்சு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
4: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
1: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
1: ஐயோ முன்னாடி குத்துச்சு.

0: பணத்துக்கோண்ணா எதுக்கோண்ணா சின்ன புள்ளனா பச்ச புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதிமா எங்கே
1: படுத்துக்கிட்டேன். தோட்டத்துல பாத்தி கட்டி

0: நானும் பாத்தீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருக்கமா? 5 லட்சம் 10 லட்சம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸையும் ஹாப்பி பண்ணியானோ, கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணியானோ, பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள.
1: அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இதோட ஒருத்தரம் தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா.
1: ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது கொடுத்துக்கலாம்ல? இல்ல, இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல்ல, அப்ப கொடுத்துக்கலாம்ல?
0: வெஜி வெஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யோ, என்ன அடுத்த வாரம் பதவியே போயிரு சொல்றா? இதுவே டக்கு டக்குனு வேலையை முடிக்கணும் சொல்றது, பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது?
4: எப்பா சாமி, போதுமுடா ஓட்டது, ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல, ஊம படம் பார்த்த எபெக்ட் சாமி. மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோழி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட்டு. அது பத்தாருன்னு வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட்டு. ஆனா அவங்களையாவது மன்னிச்செல்லாம் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ, இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா,

0: குட் மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுட்டீங்களா?
1: ஹாஸ்பிடல் பேரை கெடுக்கறத முடிவு பண்ணிட்டியா?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்.
1: பின்னா 6 நம்பர் ரூம்ல இருந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
0: 6 நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட்?
1: ஆமா.
0: 5 நம்பர் மலேரியா, 7 நம்பர் பைலேரியா, 6 நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி
1: அவங்கதான்.
0: அவங்கதான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சோடனே என்ன கொடுப்பீங்கன்னு. பில்லு கொடுப்போம்னு. இது தப்பா?
1: டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா.
0: ட்ரை பண்றேன்.
1: உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்?
0: கேஸ் ட்ரபிள் இல்ல, பேஜர்.
1: பேஜரா? பேஜர்
0: 3000 டாக்டர், 3000.
1: இதுல ஒண்ணு குறைச்சல
0: நீ கிளாஸ்ல கடைசி பெஞ்சில உட்காந்துக்கிட்டு திருட்டு மடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டவன் தானே நீ? டேய் டேய், நீ என்னடா டிசிப்ளின் பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸத்தான் வச்சுக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏன்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரியில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தாண்டா பிராந்தி, வெளியே வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சா அதெல்லாம் மடையா? அவன் தான். கூப்பிடாம்பார், கூப்பிடாம்பார், வர்றண்டா டே, வர்றண்டா. எஸ் டாக்டர்.
2: மதர மதரதா
3: கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தான்.
2: தன்னது மதுரை தூக்கிடுச்சு, அடக்காரகம் பிடிச்சவனா இதுக்கு என்ன டாக்டர்?

0: ஆனா வராது.
1: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
0: வரும் தம்பி ஆனா வராது.
1: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். பாரியா 600 சொல்லியா, கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
0: 650 வரும் ஆனா வராது.
1: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த பாரு 700 தரையா, வாயா போலாம்.
0: 700
1: என்ன
0: சரி போவோம்.
1: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க, குப்பல் அறி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரா. எல்லாம் நேரம்
0: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
1: வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவோம்.
0: இங்கதானே இருந்த
1: என்ன
0: அப்படித்தான் தம்பி போகணும்.
1: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
0: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
1: நல்லா பொதுவா சொன்ன
0: தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
1: எம்ஜிஆர் மாதிரி?
0: ஆமா
1: கலரா?
0: ஆமா
1: நானு.
0: ஆமா
1: யோ பேசாம ஓட்டியா, நீ எம்ஜிஆர் முன்ன பாத்துக்கா இல்லையா?
0: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
1: யோ பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
0: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
1: நல்லா நடந்துச்சு நேத்து
0: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
1: எங்க கிளம்புறாங்க?
0: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
1: அது மஞ்ச கொடியா, மஞ்ச லாரி?
0: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம்?
1: என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பா பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
0: தம்பி
1: இருக்கியா?
0: லாரி போயிடுச்சா?
1: இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு,
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி.

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போ.
1: வரணுமா?
0: ஆ
1: வரும்.

0: பண்ணிக்கலாம் இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: வாழ்க்கையில் நடந்த அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெசாத மரியாதை 50 ரூபாய் கூட இல்ல 2 ட்ரெயின்ல காத்து புடிங்கி விட்டுறேன். சிட்டிக்குள்ள லாரி வரப்பா தெரியுமில்ல
1: நடக்காது
0: சரியான பயன்படுத்த சரியா வரும்
2: வண்டி நிக்காது
0: ஒரு போலீஸ்காரரை கடத்தி போய்கிட்டு இருக்க இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டிய இருக்கும். சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
2: இனிமே யாரு கையில லஞ்சம் மாத்துட்டு
0: கேப்பியா
2: விட
0: மாட்டேன்.
2: யார் கையில லஞ்சம் வாங்கறது நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன்.
0: ஒரு நாள் அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்தியை பிழையிற மாதிரியா பிழைஞ்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்றத வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். அம்மா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா, எங்க பார்த்தாலும்
3: என்ன? இங்க யார்ட்ட வசூல் பண்ண வந்த?
0: வசூலா? யோ, வசூல் இறங்கினா வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
3: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
0: சுடுகாரா? எங்க என்னையா சொல்ற? ஐயா அம்மாடி, யோ ஏ கூட்டி போயிரியா? இங்க ஆள் காணா, எங்கடா போன?
4: தில்ல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
5: சொட்டாங்கி
4: உன்ன கோயில் கட்டி கும்பிட போறேன் நெஞ்சில்லை.

0: சாமி முனுசாமி தப்பா
1: என்னையா
2: கொடைய
0: மழை பெய்த நானே சொல்றியா
2: இது மழை இல்லையா ஃபவுண்டெயின்
0: அப்படின்னா
3: நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி வச்சா
0: அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் வந்து துவச்சு குளிச்சுட்டு
2: வந்துடுறேன் யோ யோ இங்க அப்படி எல்லாம் குளிக்க கூடாதியா குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல
0: எவ்வளவு சொல்லு
2: 10,000
0: என்
2: உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும்
0: வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடிக்கும், இருவர் மட்டும் அணையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: பாரதி பாரதி பாரதி இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரியா அதான் கேட்டேன்.
1: அந்த பீடிய கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏன்
1: இல்ல, கத்திரியேன்னு கேட்டேன். ஒன்னா
0: எப்பா தெரியாம பாப்பா, உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுருப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப?
0: எது
1: என்னடா?
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொல்ற
1: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லுக்காரு. வேமா போ.
1: ஆமாமா மறந்தே போயிட்டா.
0: வாயாலே சொல்லு கிடுக்கிறானே.
2: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன தொண்ணு தடுத்து தொண்ணு? அப்புறம் நம்ம கேட்டானே எங்க என்ன? அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்க போட மாட்டான்.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: கனவு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிடலாம், தலையே வெடிச்சிரும்.
1: ஆமாமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
0: என்ன நீ பூப்பத்தி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
1: அதுல என்னடி சந்தேகம்? இவரு ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா? அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பாவை பார்த்து இவரு அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சா?
2: ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க, வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம். கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நாங்களாம் அப்படி இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்குழம்பு வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்க விட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சவாயம் வேணும், அவ்வளவுதானுங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியல என்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்ல மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
3: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்பா, உடைய கலெக்டர் ஆக உங்க அப்ப உடைய அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையே கருக்கிட்டாரு. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருது.
3: நான் கலெக்டர் ஆகணும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா.
4: வீணாவுல போச்சு.

0: என்ன செல்லமுத்தண்ண, நல்லா
1: இருக்கீங்களா?
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முறுங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
2: தக்காளி.
1: தக்காளியா? 7 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல?
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே? அதான் மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்த?
1: மாமியார் தான். 8 ரூபா.
0: 8 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னது எனக்கு குழப்பமா போயிருச்சே.
0: நானே சொல்றேன், 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? குடுக்கறேன், போடு.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா, பச்சை மிளகா.
0: ஓகே, ரைட்டு. இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா போ, அக்கா போ.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திங்களா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிக்கடிங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பானை வா, இப்ப ஊத்துங்கடா. பக்கோடா கேக்குறான்.

0: எவ்வளவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வரதுக்கு 150 ரூபாய் தான். நீ என்ன 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
2: மீன் பாட்டி வந்துருக்கு.
0: சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க.
3: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
2: என்ன கண்டுக்காம போறானுங்க?
1: மாப்பிளைக்கு மாலை போடுறான்.
2: மரியாதை நமக்கு இல்லையா?
0: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாத.
3: ஹலோ அங்கிள்.
0: வாங்கம்மா.
4: போயா.
0: என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கனு விரட்டிட்டு இருக்க?
4: உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
0: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
2: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
0: நீங்க?
2: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
0: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
2: வயல்ல அறுப்பு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
0: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டு போய் மேல தங்கவே.
4: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
2: சார், விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
4: எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி
2: அது பார்த்தாலே தெரிது சார். சார், உங்க பேர் என்ன சார்?
4: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன வேலை
2: செய்யறீங்க? இங்கிலீஷ் தெரியாதா?
4: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். தமிழ்ல சொல்லுங்க.
2: தமிழ்ல?
4: ஆமா.
2: Tamil asalnuna well, how to say in Tamil exactly? I don't know how to
4: Tamile varalaye
2: vela illadavannu solalam
4: vela illen solradhukku ivula bandava.

0: அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பந்தா காட்டுவ நீ?
1: அது கிடைக்கிற வேலையை பொறுத்து.
0: நிறுத்து, பிடி பார்க்க, உனக்கு ரொம்ப மேல இருக்கு, போகிறல்ல. என்ன லுக்கு?
1: நீங்க தானே பாரு, நீங்க
0: மறுபடியும் பாரு.
1: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.
2: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell.
3: Side up at the

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா, அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: அய்யோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, ப்ளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா? ஐயா,
2: என்ன போட்டோஸ்?
0: இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடிலாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம். பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளாடிக்க பாக்குறேன்.
1: என்ன இங்க ஒரே சத்தம், கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அதுன்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
3: போய் சொல்லுது.
0: டேய் குர்கா, டேய்
3: சொன்னே யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாரிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான். கை வச்சு வரோம், கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா?
0: டேய் போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குடுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவன ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

0: கையில காப்பு காதல கிடக்கேன், எப்படியா உள்ள கூட்டு போறது? பெரிய தொல்லையா போச்சையா?
1: எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடுங்க.
2: பேசாம நடி, இவ மார்வாடி அடையில அடகு வச்சிருவான்.
1: அப்படின்னா வேண்டாம்.
2: ஓ சப்பான சுத்தி காட்டு.
0: இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, தோட ஒரு டை, இத்தோடவனை கூட்டு நான் இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிரும். ஆள விடு சாமி.
2: இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத,
0: நான் சொல்றத கேளியா. இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், இங்க வந்துரு. போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன்.
2: அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்துச்சேடா.
0: உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு, இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம்.
2: பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு.
1: சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது.
3: ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா.
2: முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா அக்கா என் பொண்டாடி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா. அக்கா ஐயா தம்பி தம்பி ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாடி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாடி பாத்தீங்களா? ஐயா சொல்ல கேளுங்க, என் பொண்டாடி பொண்டாடி
4: நீ பார்த்தா சொல்லு, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய
5: பாத்தீங்களா? இந்த சப்பானு நாட்டுக்குள்ள
4: என் பொஞ்சாதிய பார்த்து புட்ட, இந்த சப்பானு ஊருக்குள்ள
5: அம்மா.

ரூபாய்க்கு ரெண்டு கூட தலைவலியா காசு கூட.

0: என்னது
1: பழம்?
0: நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
1: ரெண்டு.
0: ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க.
0: எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கி சொன்னீங்க.
0: எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: Ha ha ha!

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு.
1: ஏன், எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
0: ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற?
1: என்னது, இது ஃபுல் பேண்டா? இது ஹாஃப் பேண்டா?
0: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஹாஃப் பேண்டா?
1: உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா?
0: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
1: யாரா நீ?
0: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
1: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த?
0: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
1: கொடுக்க மாட்டேன்.
0: ஏன்,
1: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் குடுக்கற.
0: நீ சைக்கிள கூட, நான் போய் கூட்டியாறேன்.
1: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
0: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
1: உன் பேர் என்னப்பா?
0: காரமட ரங்கநாதன்.
1: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றது இல்ல. போடா.
0: தரமாட்டேன்.
1: எட்டி ஒதுக்கிறக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
1: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ற?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க.
1: வயிற்று வலிக்கு மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டு சட்னியை வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனவரா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா, இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய. மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுல போறேங்கடா. போடா.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: நில்லடாங்க, மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காத. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானே பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயி. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
2: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
1: இவன நான் கூப்பிட மாட்டேன். இவன அப்படியே போச்சு.
3: ஏப்பா போயப்பா, அப்புறம் பம்புறேன்.
4: நான் ஏயா வெளியில போனோம்.
3: சரி வாய உள்ள
4: வரையன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நான் இவட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள.
5: குழம்பு ஊத்துறது இல்லையா?
4: இல்லையப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
5: கேவல பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார்.
1: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
5: தம்பி மேல பாசத்த பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா, கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு செத்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாருங்க, பல்லு போயிடும்.
6: மாப்பிள்ளை கொண்டு உட்காந்து இருக்குல்ல, அது என்னது?
7: கோழி.
6: இது இல்லையப்பா, சேவக்காரன்ல கோடு போட்டு சட்டை போட்டுருதுல, அது
7: கொஞ்ச
5: நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.

சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா? ஏழ்மையிலும் சிறு

0: பொம்பளைக்கு பொம்பளனா, போக்கிரிக்கு போக்கிரினா, யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஸ்டூபிட் இடியட் நான்சென்ஸ்.
1: டோன்ட் ஷவுட் யூ மேடம் எக்ஸ். பொம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா, சில்லி ஃபூலிஷ் நியூசன்ஸ்.

0: கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு,
1: தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு,
0: கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு,
1: கண்ணங்கள் என்னாகும்
0: இன்னும் தான் பொண்ணாகும்.
1: Don't touch me Mr. X,
0: Don't shout you Madam X. பிழுக்க வந்தவளே வாயடக்கு சின்னவளே, கும்பளைக்கு அஞ்சுவதா போக போகும் இஞ்சுவதா, சில்லி ஃபூலிஷ் நியூசென்ஸ்.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இத நான் வந்து வரல காட்ட நீங்க ஒண்ணு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வைத்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க
3: நீங்க? நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீங்க.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி போயிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு
2: குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
0: அங்க ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கிட்ட புடிச்சு
2: குடுத்துருவேன். அசிங்கமா போச்சு.
5: தெர்மாமீட்டர் உள்ள போச்சு.
2: காலையில டாய்லெட்ல வரும், போய் எடுத்துக்கோ. டாக்டர், டாக்டர், டாக்டர், டாக்டர் ராஜு, MBBS, FRCS, லண்டன்.
3: எஸ் What can I do for you?
2: ஏன் ஐல தான் ஆல்ரெடி டுட்டு டுட்டுடு பண்ணிட்டீங்களே டாக்டர். ஏன் டாக்டர் வைத்த வழின்னு அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணீங்க?
3: இஸ் இட்
6: டாக்டர்? டாக்டர் நீங்க பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டீங்க, நம்பர் பேப்பர்ல வந்துருக்கு பாருங்க. டாக்டர் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துறேன்.
2: ஏன் டாக்டர் நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர் நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மா தான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்துருக்கிறது டேடி தானே?
7: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்க்கண்ணை திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா,
7: சும்மாறா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம்
4: பண்ணலான்னு இருக்கேன். மகன் திருந்திட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்பு தோல் கலப்புங்க.

0: இது என்ன கொரட்டையா? இது வைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் பிச்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்தோடனே பூச கயட்டணும் கோட்டை கயட்டணும் பிடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னால நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹார்டா? எங்க இருக்குது?
0: அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபிடியா இருக்குது, அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது.
1: கொடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: மொரட்டு தனமா இருக்குங்க.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன், என்ன செய்யணும்னு கேட்டீங்கள? பிந்து ஒங்கி முன்னெழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னாலதுக்கு முன்னால இருந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமே நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயாலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய? உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காபி எடுத்துட்டு அம்மா எழுந்துருங்க வேண்டியதா இருக்குது.
1: ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம்.
0: செய்துக்குவோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதர் இருக்கிறானே, ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கல்லவா தம்பதிகள், என்ன அடக்கம் கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: எங்க அண்ணன் தம்பிய கூட தான் நான் கொடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாய கூப்பிடுறான், நீ கொடுத்தன பண்றது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன், நாலு அளவுல சரியா போகணும்னு வச்சிருக்கேன், இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிடுச்சு, மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா,
1: கிராம சொல்லினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா, கிராம சொல்லினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா,
0: முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா, முன்னாலே வந்து நின்றால் போதுமா,
1: ஒன்று தந்தால் தான் போதும் தீருமா.

0: சோற்றை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா?
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

Hey, now right, hey, sound, hey.

0: எப்ப ஒரு தடவை சொல்லு
1: போடாங்கோ.
0: அதேதான்
2: மச்சா. என்னாச்சு இன்டர்வியூ?
3: மெர்சல் ஐட்டம்
2: வேலைக்கு
4: I repeat the same question.
2: Sir, already you working here. Interview why, sir?
4: No problem. Take your own time. Just for fun.
2: Oh, okay, sir, okay.
4: Tipu Sultan செத்தது எந்த வாரல? Tipu Sultan செத்தது எந்த வாரல?
2: Sir, Tipu பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
4: Take your own time. தெரியாது.
2: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
4: திப்பு சிங்கர்.
2: கன்ஃபார்ம் சார்.
4: சுல்தான் தெரியாது இல்ல?
2: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
4: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
2: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
4: ஓ,
2: சிறுத்தை வந்து வத்திப்பட்டில் சார், மேட்ச் பாக்ஸ்ல
4: இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: தேங்க் யூ.
4: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
2: சார்?
4: ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
2: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமான் வெச்சிரும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்ல.
5: இதெல்லாம் பண்ணுவேன்
2: சொல்ற சேஃப்டி கிடையாது.
5: ஆமா, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
4: கெட் அவுட்
2: சார்.
4: கெட் அவுட்
2: சார்.
4: போடா.
2: சரிடா.
4: நீ
2: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
4: போடா சோப்பு வாயா.

0: பிச்சமனே
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கலா?
0: சவிக்குமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்குதான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஹாய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஹாய் வேணு.
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாரு? என்ன
3: ஏய் பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை
2: வா. அத இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
1: பண்ணுவ? பெரிய வேலை. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே என்ன வேலை
2: வாங்கினீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
4: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
4: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது எது
4: பிச்சு, வாய தரடா.
1: என்னது?
4: சக்கரை.
1: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம். ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், ஏகிட்ட வச்சுக்க கூடாது.
4: நல்ல வேலை கிடைச்சு.
1: பாருங்க, என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு, காத்து.
4: அது விடுங்கடா, ஊக்கி போட்டு போறான் பொறுக்கிண்டு.
1: ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா வட்டிய எல்லா அக்கிரகாரத்தை லாக் பண்ணு. ஐ அம் கோயிங் டு சென்னை.

0: தேங்க்ஸ் ப்ரோ.
1: முன்னாடி
2: இது என்னென்ன?
1: வாழைப்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
1: வாழைக்காய்.
2: இது என்னென்ன?
1: மாம்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
1: மாங்காய்.
2: இது என்னென்ன?
1: தேங்காய்.
2: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க.
1: அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
2: என்ன
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே எதிர்பார்க்கணும்.
1: ஓ, நீங்க நினைக்கிறது மேஜர் தானே?
0: ஆமாண்ணே.
1: அப்ப கல்யாணம் பண்ணிக்கங்க.
2: நடக்காது.
1: ஏன் நடக்காது?
2: இந்த மாதிரி ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே?
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டா தாலிய அட்ரா மேலத்தை ஏய் வாசிடா மேலத்தை.
0: ரொம்ப நன்றிங்க.
1: இருக்கட்டும். எப்படி?
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவருடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதான் என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது. போயா
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.
4: ஞானம் அப்பா, ஞானம் சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போவ போதுமான.

0: என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?
1: ஏன் அவன் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்?
0: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்க?

0: பேசாம வார புடிங்க.
1: பாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வார புடிக்கணும்.

தூக்க ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீத கஜுனுதா.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமிச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்.
2: சந்தேகப்படாதயா,
1: எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில.
2: தொட்டை இடிச்சு போடுவேன், வர அந்த பக்கம்.